0: குமார் மேப்பாச்சோ.
1: இடியுஞ்சோ ஓர் ரேடியோ. இடியுஞ்சோ ஓர் ரேடியோ. இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ இடியுஞ்சோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி
1: விஜுகு குகு மார் மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ